ஸ்ரீ கணேசாய நமஹ. அஸ்மத் குருப்யோ நமஹ. அஸ்மத் புரம் குருப்யோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. விக்னேஸ்வராய வரதாய சுரப்ரியாய லம்போதராய சகலாய ஜகத்பிதாய நாகாநனாய சுதியக்ய விபூஷிதாய கௌரீசுதாய கணநாத நமோ நமஸ்தே. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் கணசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகவிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவயஹரம் சர்வலோகைகநாதம். வந்தே விஷ்ணும்.